சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகும் நிகழ்ச்சியில் கோவை சேரன்மா நகர் ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. மாணிக்கம் என்ற ஒரு சொற்களில் அமைந்த பாடல்கள் தான். இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இன்று ஒரு சிறப்பான நாள். கோவை சேரன்மா நகர் ராஜேஸ்வரி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அவர் வீட்டில் சீரும் சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவரை வாழ்த்தும் வகையில் இன்று ஒரு அழகான அருமையான பாடல் வாழ்த்து பாடல் கேட்டு ரசித்துவிட்டு அடுத்து அவர் தொகுத்து அனுப்பிய பாடல்களை நாம் அனைவரும் கேட்டு ரசிப்போம் நேயர்களே. இன்று பாருங்கள் அவர்களுடைய பாடல் இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் வலம் வரும் பொழுது அவருடைய பிறந்த நாளும் சேர்ந்து வருகின்றது. இதுதான் ஒரு பெரிய ஒரு சிறப்பு நம் சபரி வானொலியில். இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

அழகான அருமையான ஒரு வாழ்த்து பாடல். ராஜஸ்ரீ பிறந்த நாளை முன்னிட்டு ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. இன்று நம் சபரி வானொலி நேயர் சேரன்மா நகர் ராஜேஸ்வரி அவர்கள் இன்று கோவை ராஜேஸ்வரி சகோதரின் பிறந்த நாள் என்றும் அகிலா ஸ்ரீதர் பதிவிட்டுள்ளார். நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். விஜய அரசுகுமார் அவர் ஹாப்பி பர்த்டே என்றும் பாராட்டி கைத்தட்டி பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து ரகுபதி ஐயா அவர்கள் இன்று கோவை ராஜேஸ்வரி சகோதரின் பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. கீதநேசன் நம் சபரி வானொலி இயக்குனர் இன்று பிறந்தநாள் காணும் ராஜேஸ்வரி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். கோவில்பட்டி செல்வம் அவர்களும் ஹாப்பி பர்த்டே என்று ஒரு கேக்கை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு. அடுத்து தேன்மிடி சகோதரி அவர்கள், சகோதரி ராஜேஸ்வரிக்கு எனது இதயம் கடிந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்ல ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளுடன் நிறைய செல்வத்துடன் நல்ல குரல் வளத்துடன் உடல் நலத்துடன் இனிதே வாழ்க. பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வளமுடனும். சிவபெருமான் அருள் பெற்று சிறப்புடன் பெற்று பிறந்த நாளை இனிதே கொண்டாடுங்கள் சகோதரி. வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்பு சகோதரி ராஜேஸ்வரிக்கு அவர்களுக்கு. அவர்களுக்கு வாழ்க வளமுடன் நலமுடன் என்றும் வாழ்த்தியுள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ராஜேஸ்வரி அக்கா அவர்களுக்கும் வாழ்த்தியுள்ளார்கள். அடுத்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். குட்லக் மணி அவர்கள், நீண்ட ஆயுள் நிறைவு செல்வம் நீடித்த புகழ்பெற வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். காயத்ரி அவர்கள், எனது அன்பு சகோதரி ராஜேஸ்வரின் பிறந்த நாளுக்கு

0: இந்த வாழ்த்து தெரிவித்த அனைத்து சபரி நண்பர்களுக்கும் எனது சகோதரி சார்பாக எனது பணிவான நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் பாராட்டியுள்ளார்கள். முல்லைக்காடு பாபு அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து கோயில்பட்டி கவிதா என்பவர் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே ராஜேஸ்வரி மேடம், காட் பிளேஸ் யூ என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து ஆரணி பிரகாஷ் அவர்கள் இன்று பிறந்த நாள் காணும் கோவை ராஜேஸ்வரி சகோதரி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து அழகரையா அவர்கள் கோவை ராஜேஸ்வரி சகோதரி இன்று பிறந்தநாள் காணும் சகோதரி நீடூர் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்த்துக்கள் அழகர் என்றும் எனது மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து நம் இயக்குனர் கீதநேசனையா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் ஹாப்பி பர்த்டே டியூ பாடல் சூப்பர் வாழ்த்து பாடல் அருமை சூப்பர் என்றும் பாடல் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் முதல் வாழ்த்து பாடலே அட்டகாசம் பொருத்தமான பாடலும் தான் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சகோதரி என்று நம் கோவை ராஜேஸ்வரி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இத்தனை பதிவுகளும் நம் வாழ்த்து சென்றுள்ளார்கள். அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சகோதரருடன் ஹலோ வாங்கண்ணா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க?
1: குழந்தை
0: நன்றி
1: என்ன
0: கணக்கு மேல மேல இருக்கலாம் தப்பு இல்லை
1: வாழ்த்திட்டே
0: இருக்கலாம். நன்றி நன்றி நன்றி. அவங்களுடைய தொகுப்பு தான் பாடல் வரப்போகின்றது என்று தெரியும். ஆனாலும் இன்று அவங்களுடைய பர்த்டே வந்தது பாருங்க. இதுதாங்க மாணிக்கம் மாணிக்கம் அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா
1: நன்றி நன்றி
0: நன்றி.
1: ஆண்டவனுடைய
0: அருள் அவங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி நன்றி நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா. என்ன நேயர்களே, நம் சகோதரர் மனோகர் அண்ணா அவர்கள் நம் ராஜேஸ்வரியை வாழ்த்தி சென்றார்கள் பிறந்த நாளை முன்னிட்டு. நாம் அனைவரும் கேட்டோம் அல்லவா. அடுத்த நம்ம இதயராகம் நிகழ்ச்சிக்கு வருவோம். இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் மாணிக்கம் என்ற சொற்களில்தான் ஒரு சில பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. அந் பாடல்களை கேட்டு ரசிப்போம். தொடக்கத்தில் தேடி வந்த மாப்பிள்ளை இந்த படத்திலிருந்து மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன நம் ராஜேஸ்வரி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் இன்று நம் இதயராகம் நிகழ்ச்சியில் மின்னுகின்றது. மாணிக்கமாக இதோ டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாமா குரல் இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். மாணிக்கத்தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்று டி எம் சவுந்தரராஜன் சுசிலமா குரலில் நம் இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை ராஜேஸ்வரி தொகுப்பில் மாணிக்கம் என்ற சொற்களில் மின்னிச் சென்றதல்லவா பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். தேன்மொழி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி. சகோதரி ராஜேஸ்வரிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மனோகர் அண்ணா சொன்ன மாதிரி நானும் சொல்கிறேன் என்று ஒரு சிறப்பான ஒரு பதிவை போட்டுள்ளார்கள். அவர் நீடூடி வாழ வேண்டும், தேனான குரல், அன்பான தங்கை, அருமையான தங்கை என்று பாராட்டி சென்றார் அல்லவா, அதற்கு அந்த பதிவு. தேன்மொழி அவர்கள் எம்ஜாரி கண்முன் கொண்டு வந்துள்ளார். ஆகா அருமை மிக்க மகிழ்ச்சி என்றும் டி எம் சவுந்தரராஜனையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார். தேன்மொழி இதயங்கிணைந்த வாழ்த்துக்கள் என்றும் நம் ராஜேஸ்வரியை கட்டி அணைத்து இதயங்கிணைந்த வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். சிறப்பு இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. காயத்ரி அவர்கள் அருமையான பாடல். சகோதரி ராஜேஸ்வரி அவர்களே சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். அகில ஸ்ரீதர் அவர்கள் இனிய பாடலில் மனம் உலா வந்தது, உள்ளம் சதிராட்டம் ஆடியது, சூப்பர் அருமை பாடல் ஒலித்ததற்கு அருமையான ஒரு பதிவு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக்கொண்டு அடுத்து மல்லிகைப்பூ இந்த படத்திலிருந்து நீ போட்ட மூக்குத்தி மாணிக்கம். இது டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாம்மா குரலில். இதோ இந்த ஒரு அழகான அருமையான பாடலையும் கேட்டு ரசிப்போமா?

அழகான அருமையான மாணிக்க மூக்குத்தி போட்டு சென்றார்களா டிஎம் சௌந்தரன், பி சுசிலா அம்மா குரலில். அந்த பாடலையும் கேட்டு ரசித்தோம், நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து கொண்டு பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள், நீ போட்ட மூக்குத்தியோ மாணிக்கம் பாடலை கேட்டு எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டன. மாணிக்கத்தை தேர்வு செய்த சகோதரிக்கு வாழ்த்துக்கள். பாடல் சூப்பர், அருமை என்றும் சிறப்பான பாடல், அருமை, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும் பாராட்டியுள்ளார்கள் தேன்மொழி அவர்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்கள், அரிதான பாடல் பதிவு, சூப்பர் என்றும் இதயணைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். காயத்ரி அவர்கள், இப்பாடல் இதுவரை கேட்டதில்லை, பாடல் மிகவும் அருமையாக உள்ளது, சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாராட்டிய நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்துக் கொண்டு இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் மாணிக்கம் என்ற சொற்களில் இன்று ஒரு சில படப்பாடல்கள் அமைந்தது போல் இன்று அவருடைய பிறந்த நாளும் இன்று அமைந்துள்ளது. இதுதான் ஒரு மிக சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து தனிப்பக்கத்தில் கோவை பாடலை தொகுத்து அனுப்பிய ராஜேஸ்வரி மற்றும் ராஜேஷ், புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா, இன்னும் ஒரு சில நேயர்கள் அவர் பெயர்களை அறிவித்தார்கள் அல்லவா, எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு அடுத்த நிகழ் பாடலுக்கு வருவோம். படம் படைத்தவன் இந்த படத்திலிருந்து, மாணிக்கத்தொட்டில் இங்கிருக்க மன்னன் மட்டும் அங்கிருக்க, இது எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, சோகமாகத்தான் இருக்கும் ஒரு சில வரிகள், ஆனாலும் அருமையான ஒரு பாடல். டி எம் சௌந்தரராஜன், சுசில் அம்மா குரலில். மாணிக்கத்தொட்டில் இங்கிருக்க மன்னன் மட்டும் அங்கிருக்க, இதோ படம் படைத்தவன் படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல். டி எம் சவுந்தரராஜன், சுசிலம்மா, எல்ஆர் ஈஸ்வரி இவர்கள் மூவரும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள், காயத்ரி அவர்கள் இப்பாடலில் இதற்கு முன்பு படித்த பதிவு, சாரி, தேன்மொழி அவர்கள் பாடல் இனிது நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். காயத்ரி அவர்கள் அழகான அருமையான தாலாட்டு பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ரகுபதி தம்பி அவர்கள் எட்டி எட்டி பார்த்து கொண்டு என்னதான் இந்த பையில் எடுத்துக்கொண்டு வருவாரோ என்று தெரியவில்லை. வெத்தல் பொட்டியா இல்லை, கட்ட பஞ்சாயத்து பண்ண இடத்தில் கொடுத்த ஒரு சன்மானமா என்று தெரியவில்லை. ஒரு பையை தூக்கி கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றார் எட்டி எட்டி பார்த்து கொண்டு. அவர் யாரை பார்க்கிறார் என்று எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். வருவார் வருவார் வருவார், எதிர்பார்ப்போம். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு இப்படியும் அப்படியுமாக பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார். சிறப்பு சிறப்பு தம்பி. அடுத்து கோவை பத்மா அவர்கள், ராஜேஸ்வரி சகோதரிக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி நன்றி சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ராஜேஸ்வரி சகோதரிக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி, வாழ்த்துக்கள் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி சகோதரி. அடுத்த பாடலுக்கு வருவோம். பணக்கார பிள்ளை இந்த படத்திலிருந்து. மாணிக்க மகனம் சூட்டி கொண்டால் மகாராணி, யார் அந்த மகாராணி? நம் ராஜேஸ்வரி அவர்தான். இதோ டி எம் சவுந்தரராஜன், சுசிலம்மா குரல். இந்த ஒரு அழகான அருமையான பாடலை கேட்டு ரசிப்போமே.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. டிஎம் சௌந்தரராஜன், சுசிலம்மா குரல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் கரூர் ரகுபதி அவர்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுள், நிறைய செல்வம், நீடித்த புகழ்பெற வாழ்த்துக்கள் என்றும், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் நம் ரகுபதி தம்பி அவர்கள். கோவை ராஜேஸ்வரிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருப்பூரில் இருந்து வாழ்த்துகிறேன் என்றும் பாராட்டி வாழ்த்தியுள்ளார்கள். நன்றி. அடுத்து அவருடைய அழகை கண்முன் கொண்டு வந்துள்ளார் ரகுபதி அவர்கள். அவருடைய ரதியை, இதோ மகாராணி வந்துவிட்டார் என்று அவருடைய ரதியை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு சிறப்பு தம்பி. அடுத்து நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், அருமையான பாடல், கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ரகுபதி தம்பி அவர்கள், சிவாஜி கண்முன் கொண்டு வந்து வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தியுள்ளார் நம் ராஜேஸ்வரி சகோதரியை. நன்றி. ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு, இன்று நம் சபரி வானொலி இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை ராஜேஸ்வரி அவர்களின் மாணிக்கம் என்ற சொற்களில் வரும் ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்று அவருடைய பிறந்த நாளையும் அவர் வீட்டில் சீரும் சிறப்போடு கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். அதனை ஒட்டியும் இன்று அவர் தொகுத்த பாடலும் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட தனிப்பக்கத்தில் பாடலை தொகுத்து அனுப்பிய ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் ராஜேஷ், கும்பகோணம் மனோகரண்ணா, நான், நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:38. அடுத்த பாடலுக்கு செல்வோம். சண்முக பிரியா இந்த படத்திலிருந்து மாப்பிள்ளை போட்டுவிட்ட மாணிக்க மூக்குத்தி. பாருங்களேன், மாப்பிள்ளை போட்டுவிட்ட மாணிக்க மூக்குத்தி. எல்ஆர் யூசுரியம்மா குரலில் சண்முக பிரியா படத்திலிருந்து இதோ இந்த பாடல்.

எல்ஆர் ஈஸ்வரி அம்மா குரலில் ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் கீதநேசன் ஐயா அவர்கள், வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தியதற்கு, ரகுபதி தம்பி வாழ்த்தியதற்கு இயக்குனர் கீதநேசன் ஐயா, ஆம் ஐயா, வாழ்க பல்லாண்டு என்று தான் வாழ்த்தணும், வளர்க என்று சொன்னாலும் வளரமாட்டார்கள் போல குள்ளமாகத்தான் இருக்கிறார்கள் என்று ஒரு நகைச்சுவான பதிவு, சிறப்பு. அடுத்து இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், பாடல் மிகவும் அருமை, எக்ஸலண்ட் என்றும் பாராட்டியுள்ளார்கள். சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், அருமையான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்து கொண்டு, முகூர்த்த நாள் இந்த படத்திலிருந்து மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு, இதோ சுசிலாம்மா குரல் இந்த ஒரு அழகான பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: என்ன நேயர்களே, அழகான அருமையான பாடல் சுசிலாமா குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், அகில ஸ்ரீதர் அவர்கள் மாணிக்க மூக்குத்தி பாடல் மிகவும் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து ரகுபதி அவர்கள் மயிலை ஆட்டம்போடு அழகாக பார்த்து இருக்கின்றார்கள். போதும் போதும் என்று தலையாட்டிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்க, எதுக்கு போதும் போதும் இன்னும் இருக்கே. சரி, பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு ஒரு சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ, வாங்க சொல்லுங்க தங்கச்சி.
1: கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன்.
0: சொல்லுங்க. நல்லா இருக்க? நல்லா இருக்க. சொல்லுங்க.
1: நன்றி. என்னோட சகோதரி ராஜேஸ்வரி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவங்க பாடல்களை போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: கண்டிப்பா
1: ஒவ்வொரு பாடலும் மாணிக்க மாதிரிதான் இருக்கு எல்லா பாடலும்.
0: ஏன்னா
1: பழைய பாடல் அவ்வளவா எனக்கு கேட்டதில்ல,
0: இன்னொரு முறை கூட கேட்டுக்கலாம். இன்னொரு நாளைக்கு மறு ஒளிபரப்பா இன்னொரு நாளைக்கு நம்ம கேட்டுக்கலாம். ஆனா இது வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு, ராஜேஷ் புவனேஸ்வரிக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி. ஏனென்றால் இன்று இந்த நிகழ்ச்சி இல்லை, வேற இன்னொருவருடைய நிகழ்ச்சி என்றுதான் தீர்மானித்து இருந்தேன். ஆகையால் காலையில் தான் இது ஒரு நான்காக எடுத்த ஒரு முடிவு, ஒரு இன்ப அதிர்ச்சி நான் கொடுத்தது.
1: ஆமா,
0: பரிசு இது, அவ்வளவுதான். இதுதான், இதுதான் இந்த பரிசு, என்றென்றுமே மாறாத பரிசு இந்த அன்பு.
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா
1: கண்டிப்பா
0: எங்க நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் தான் அது. மாணிக்கத்தை விட இன்னும் எத்தனையோ அது வயரத்துக்கும் மேல இன்னும் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் தான், அவர்கள் தான் நமக்கு கிடைத்தது. கண்டிப்பா கண்டிப்பா நன்றி நன்றி நன்றி சகோதரி. நன்றிமா நன்றி நன்றிமா. என்ன நேயர்களே, காயத்ரி சகோதரி தன்னுடைய சகோதரி பிறந்த நாளை முன்னிட்டும் நம் நிகழ்ச்சியை பற்றியும் அழகாக ஒரு சிறப்புரையாற்றி சென்றார். கேட்டு ரசித்தோம் அல்லவா? அடுத்து நீதிதேவன் இந்த படத்திலிருந்து மாணிக்க பதுமைக்கு காணிக்கையாக்க என்ன காணிக்கை கொடுக்கணும் நம்ம மாணிக்க பதுமைக்கு, ராஜேஸ்வரி அவர்களுக்கு? இது இந்த வரிகளிலே வரும். அதுதான் அவர்களுக்கு கொடுக்கும் ஒரு அன்பு பரிசு. எஸ்பி பாலசுப்ரமணியன், சுசிலாமா குரல். இதோ இந்த பாடல் கேட்பதற்கு முன்பாக ஒரு பதிவு. கீதநேசன் ஐயா அவர்கள், இயக்குனர் கீதநேசன், இது போன்று பாடல்களை தேர்வு செய்து எங்களை மனதை கலங்க செய்கிறீர்கள் என்று ஒரு பதிவு. அருமையான ஒரு பாடல்தான் இது. வந்து இன்று 9:10 மேலே எடுத்த ஒரு முடிவு இது. இந்த பாடல் தான் இன்று அவர்களுக்காக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு நானாக எடுத்த ஒரு முடிவு தான். நன்றி. அடுத்து தூத்துக்குடி கவிதா அவர்கள், நைஸ், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒளித்த பாடலுக்கு. ரகுபதி தம்பி அவர்கள், கீதநேசன் அவர்கள் போட்ட பதிவுக்கு வந்துவிட்டார் சிங்கக்குட்டி. யார் நம் கீதநேசன் ஐயா வரை, சிறப்பு சிறப்பு. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், அழகு சகோதரி, அன்பு சகோதரி, பொறுமையின் இலக்கணம் அவர், அன்பின் சின்னம், குணத்தில் மாணிக்கம், வாழ்க்கையின் வழிகாட்டி, பாசத்தின் அகராதியோ அகராதி, நேசத்தின் விளைவுக்குறை என்று அழகான ஒரு கவிதையை தொகுத்துள்ளார் நம் ராஜேஸ்வரி சகோதரிக்காக. அடுத்து ரகுபதி தம்பி, அடடா இப்படி அசத்துறீங்க என்று வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மூஞ்சி சுளுக்கி கொண்டிருக்கின்றார்கள். என்னாச்சு, இது நல்லவே இல்லை இந்த முகம், எப்படியே போங்க. அடுத்து பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். நீதிதேவன் இந்த படத்திலிருந்து மாணிக்க பதுமைக்கு காணிக்கையாக்க எஸ்பி பாலசுப்ரமணியன், சுசிலாம்மா குரல். இந்த பாடல்

0: அழகான அருமையான பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியம் சுசிலம்மா குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் மகேஷ் தம்பி அவர்கள், நீதி தேவனை கண்முன் கொண்டு வந்துள்ளார். இந்த படம் பெயர் நீதி தேவன் அல்லவா, அதற்காக நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் நம் ராஜேஸ்வரி சகோதரிக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்து ஒரு சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ சொல்லுங்க சகோதரி.
0: வாங்க சொல்லுங்க.
1: எங்க ராஜேஸ்வரி சகோதரிக்காக இத்தனை நேர்களும் ரொம்ப அழகா வாழ்த்துக்களை தெரிவிச்சதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். இசை வந்து அவங்களுக்கு வந்து இசையோட தான் அவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒரு சகோதரிக்கு இசையை விட வந்து வேற மிகச்சிறந்த பரிசு எதுவுமே இருக்க முடியாது. அதுலயும் தேர்ந்தெடுத்த அந்த அவங்க அவங்க தொகுத்து அனுப்பிச்ச அந்த மாணிக்கன்ற தலைப்புல விளைஞ்ச எல்லா பாடல்களுமே ரொம்ப அழகா இனிமையா இருக்கு. அது அவங்களுக்கு அவங்களோட நாளை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்குன்றது சந்தேகமே இல்ல. ரொம்ப நன்றி சகோதரி, இவ்வளவு அழகா நீங்க தேடி கண்டுபிடிச்சு போட்ட அனுசுயா சகோதரிக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும்
0: நன்றி நன்றி. இன்று நாம் வந்து எப்படி சொல்வது, நம் ராஜேஸ்வரி பிறந்த நாளை முன்னிட்டு நம் அவர்களுக்கு மாணிக்க மகுடம் தான் சூட்டி கொண்டிருக்கின்றோம் பாடல் வழியாக. அவ்வளவுதான், இதற்கு மேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை. சிறப்பு சிறப்பு.
1: நன்றி
0: நன்றி நன்றி சகோதரி. அடுத்த பாடலுக்கு செல்வோம். நன்றிம்மா. என்ன நேயர்களே, அகில ஸ்ரீதர் அவர்கள் அவர்களுடைய சகோதரி பிறந்த நாளை முன்னிட்டு அழகாக வாழ்த்திச் சென்றார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள். அடுத்த பாடலுக்கு செல்வோம். வீடு வரை உறவு. இந்த படத்திலிருந்து மாணிக்க வீணையின் ராகம். இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியன் சுசிலம்மா குரல். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அருமையான ஒரு அழகான வரிகளில், எப்படிப்பட்ட ஒரு வரிகள் பாருங்க. பாடலை கேட்டு ரசித்தோம் எஸ்பி பாலசுப்பிரமணியன், சுசிலா அம்மா குரல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அகிலா ஸ்ரீதர் சொன்ன ஒரு பதிவுக்கு, உண்மைதான் சகோதரி, ராஜேஸ்வரி சகோதரியின் அன்பு தங்கை என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. பாசத்தின் பிறப்பிடம் அவர்கள். ஒரு தாய்க்கு நிகராக என்னை வளர்த்தவர்கள் எனக்கு இன்னொரு தாய் என்று சொல்லலாம் என்று ஒரு உருக்கமான ஒரு பதிவு ராஜேஸ்வரிக்காக நம் அகிலா காயத்ரி அவர்கள் போட்ட பதிவு. சிறப்பு, அதுதான் உண்மை. அக்கா என்பவர் மறுதாய் தான் என்று சொல்வார்கள், அதுதான் உண்மை. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள் ஹாப்பி பர்த்டே என்று வைரக்கல்லை கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு. தேன்மொழி அவர்கள் சாரி, பாடல்கள் கேட்க முடியவில்லை, வேலையின் காரணமாக வெளியில் சென்று விட்டேன் சகோதரி, தொகுத்தாமா மாணிக்கம் பாடல்கள் கேட்க முடியவில்லை, கேட்க ஆனந்தமாக இருக்கு என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. மகேஷ் தம்பி, என்னால் முடிந்த மாணிக்க மோதிரம் என்று கலர் கலராக மாணிக்க மோதிரத்தை நம் ராஜேஸ்வரி அவர்களுக்கு பரிசாக கொடுத்து உள்ளார், எடுத்துக்கொண்டோம். தேன்மொழி அவர்கள் போட்ட பதிவுக்கு சகோதரியை காணவில்லையே என்று நினைத்தேன் என்று காயத்ரி ஒரு பதிவு. தேன்மொழி அவர்கள் மலர் தூவி வாழ்த்தியும் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் என்று பாராட்டியுள்ளார்கள். காயத்ரி அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றி, கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து

ராகம் நிகழ்ச்சியில் ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் மாணிக்கம் என்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்று ஒரு சிறப்பு, அவர் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு மாணிக்க மகுடம் சூட்டி கொண்டிருக்கின்றது. நம் இதய ராகம் நிகழ்ச்சியில் சபரி வானொலியில் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரன், நான், நாம் அனைவரும், என்னுடன் எங்கள் எதிர் வீட்டில் வசிக்கும் ஒரு காலேஜி ஸ்டூடெண்ட்ஸ் பூபதி அவர்களும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார் என்னுடன் சேர்ந்து. நாம் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். தென்னங்கிற்று இந்த படத்திலிருந்து மாணிக்க மாமணி மலையில். இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியம், வாணி ஜெயராம் குரலில் தென்னங்கிற்று படத்தில் இருந்து மாணிக்க மாமணி மாலையில். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியன் வாணி ஜெயராம் குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் காயத்ரி அவர்கள், எனக்கு தெரிந்த எனக்கு பிடித்த பாடல், சூப்பரான பாடல், நல்ல பாடல், தேர்வு சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மகேஷ் தம்பி அவர்கள் ஹாப்பி பர்த்டே என்று தென்னங்கன்னுங்களை அழகாக கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு மகேஷ் தம்பி அவர்கள், மகேஷ் பூனையோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. மகேஷ் தம்பி போடலை, நீங்களும் மகேஷ் தம்பி ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டு இருக்கீங்க. அந்த படத்தை உற்று கவனியுங்கள், தெரியும். சிறப்பு காயத்ரி அவர்கள், வாணியம்மா குரலில் என்ன ஒரு அற்புதமான இனிமையான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், அரிதான பாடல், அருமை. எஸ்பிபி வாணி ஜெயராம் அவர்களின் குரலில் பாடல் அருமை, இனிமை, பாடல் தேர்வு சூப்பர் என்றும் எஸ்பி பாலசுப்பிரமணியன் ஐயாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, இதயத்தில் ஓரிடம் இந்த படத்தில் இருந்து மாணிக்க வைரங்கள் முல்லைப்பூ பிள்ளைகள், இதயத்தில் ஓரிடம், யாரு? நம் ராஜேஸ்வரி அவருடைய அப்பா காலம் சென்ற சுந்தர் ஐயங்கார் அவர்களுக்கு இதயத்தில் ஓரிடம், மாணிக்க வைரங்கள் முல்லைப்பூ பிள்ளைகள் என்று பாராட்டி மேலிருந்து அவருக்கு நம் ராஜேஸ்வரி அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. இன்று பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய வாழ்த்துக்களும் அவருக்கு உண்டு நம் ராஜேஸ்வரி சகோதரிக்கு. இதோ இதயத்தில் ஓரிடம் இந்த படத்திலிருந்து மாணிக்க வைரங்கள் முல்லைப்பூ பிள்ளைகள் கேஜே யேசுதாஸ் குரலில் இதோ இந்த பாடல் நம் சுந்தர் ஐயங்கார் அவர்கள் வாழ்த்துவதாக நினைத்து கொண்டு இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

அழகான அருமையான பாடல் கேஜே இயேசுதாஸ் குரலில் ஒலித்து சென்றது. என்னவென்றால், நம் சுந்தரையா அவர்களுக்கும் சுந்தரையா ஜானகி அம்மா இருவர்களுக்கும் பிறந்த மாணிக்க வைரங்கள் முல்லைப்பூ பிள்ளைகள் 6 அவர்களை வாழ்த்தும் வகையில்தான் இந்த பாடல் ஒலித்து சென்றது. இன்று பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றியிலும் தெரிவித்து கொண்டு, தேன்மொழி அவர்கள், மாணிக்க வைரங்கள் முல்லைப்பூ பிள்ளைகள் பல வருடங்கள் கேட்காத பாடலை இப்பொழுது கேட்டமைக்கு மகிழ்ச்சி, தேர்வு செய்த சகோதரிக்கு நன்றி, அருமையான பாடல்களை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அனுசியா அக்காவுக்கும் நன்றி, அன்பின் வாழ்த்துக்கள் 1000 என்றும் பாராட்டியுள்ளார்கள். கேட்கவே ஆனந்தமாக இருக்கு, இதயமணிந்த வாழ்த்துக்கள், பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து மகேஷ் தம்பி அவர், வைர கற்களை கண்முன் கொண்டு மாணிக்க கற்களை கண்முன் கொண்டு வந்து உள்ளார்கள். தேன்மொழி மாணிக்க வீரர்கள், தேன்மொழி அக்காவிற்கும் அரிசி அம்மா அவர்களுக்கும் ராஜேஸ்வரி சகோதரி, எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு ஒரே ஒரு கல் போதும். இப்பொழுது இருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தம்பி ஒரே ஒரு கல் அனுப்பிவிடுங்கள். குறியில் அனுப்புறீங்களா, இல்லை நீங்கள் அட்ரஸ் சொன்னால் நானும் அங்கே வருகிறேன், நானே நேரில் பெற்றுக்கொள்வேன். சிறப்பு. அடுத்து காயத்ரி அவர்கள், அக்கா பிறந்த நாளை அழகாக சிறப்பித்து நிகழ்ச்சியை திறம்பட தொகுத்து வழங்கிய அனுசியா அக்காவிற்கு மிகவும் நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி என்று வாழ்த்தியுள்ளார். நன்றி நன்றி சகோதரி, அவங்களும் என்னுடைய சகோதரி தானே. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், ரூபாய் 1 தர வேண்டாம், ரூபாய் 1 தர வேண்டாம், அது அப்போ டூப்ளிகேட்டு, எங்களுக்கு வேண்டாம் அந்த வைரக்கள், நீங்களே வைத்து கொள்ளுங்கள். காயத்ரி அவர்கள், மகேஷ் தம்பி போட்ட பதிவுக்கு, எங்களுக்கெல்லாம் இல்லையா சகோதரரே என்று, வேணாம் வேணாம், அது 1 பைசா கூட வேணாம்னு சொல்லிவிட்டார்கள், அது டூப்ளிகேட் வைரம், நமக்கு தேவையில்லை, அவரே வைத்து கொள்ளட்டும். காயத்ரி அவர்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் சகோதரி என்று மகேஷ் தம்பி காயத்ரிக்கும் தெரிவித்துள்ளார்கள். காயத்ரி எடுத்துக்கொண்டேன், நன்றி அண்ணா என்று. பரவாயில்லை, 1 ரூபாய் இல்லைனாலும் ஓசியாக வந்தாலும் எடுத்துக்கொள்வார் போல இருக்கு, நமக்கு வேணாம். நன்றி நன்றி மகேஷ் தம்பி, காயத்ரி அவர்களே. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, அடுத்து துணைவி, இந்த படத்திலிருந்து முத்து மாணிக்க கண்களே, இதோ மலேசிய வாசுதேவன் ஜானகி அம்மா குரல் இந்த பாடல்.

0: அருமையான அழகான பாடல். மல்லிசை வாசுதேவன் ஜானகி அம்மா குரலில் பிழித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், எங்கேயோ வந்துவிட்டேனே. தேன்மொழி அவர்கள் மகேஷ் தம்பி அவர்களுக்கு, அனுசியா அக்காவுக்கு எங்கே டீ கொடுக்கலையா என்று ஒரு ஞாபகப்படுத்தி உள்ளார்கள். எனக்கு தேவையில்லை, நீங்களே வைத்து கொள்ளுங்கள். பிறகு இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், மகேஷ் தம்பி அவர்கள் வைரக்கற்களை அனுப்பியது. எனக்கு வைரக்கல் வேண்டாம் ஐயா, செங்கல் ஒரு 5000 அனுப்புங்கள் ஐயா, அல்லது அது ஆகாது என்றால் 2 லிட்டர் கல்லாவது அனுப்புங்கள் ஐயா. இது ரொம்ப ஓவரா தெரியவில்லையா, என்ன இது? சரி, ஏதோ ஒன்று அனுப்புவார்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் 2 பேருக்குள் அது அந்த வாக்குவாதம், எனக்கு வேண்டாம். சிறப்பு. மகேஷ் தம்பி கீதநேசன் ஐயா அவர்கள் மாணிக்கத்தை கொண்டு வருகிறார். வரட்டும் வரட்டும், எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து மகேஷ் தம்பி கீதநேசன் ஐயா அவர்கள் போட்ட பதிவுக்கு கல்லை அழகாக குடித்து கொண்டிருக்கின்றார்கள். யார் என்று தெரியவில்லை. மகேஷ் தம்பியா அல்லது கீதநேசனா, இருவர்களும் யார் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பரவாயில்லை, யாரோ ஒருத்தர் இந்த அழகான வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பாருங்கள் பாருங்கள், மயங்கடிச்சு மெல்லாக்க விழாத பார்த்து கொள்ளுங்கள். இயக்குனர் கீதநேசன் ஐயா, பாடல் எல்லாம் மாணிக்கத்தால் ஜொலிக்கது, சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒளித்த பாடல்களுக்கு. தேன்மொழி அவர்கள், முத்து மாணிக்க கண்கள் ரத்தினமேனி மீன் விளையாடல், சூப்பரான பாடல், பாடல் தேர்வு செய்த சகோதரிக்கு வாழ்த்துக்கள் என்றும் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பரையும் மலர்த்துமி வாழ்த்தி உள்ளார்கள். மகேஷ் தம்பி கீதநேசன் அவர்கள், எனக்கு வைரக்கல் வேண்டாம் ஐயா, செங்கலா அந்த பதிவுக்கு அழகாக இதுதான் கல் என்று குடித்து கொண்டிருக்கின்றார்கள். இது கல் போல தெரியவில்லை, என் கண்ணுக்கு மோர், உங்களுக்கு கல். சரி, ஏதோ ஒன்று வைத்து கொள்ளுவோம். கீதநேசன் ஐயா மகேஷ் தம்பி போட்ட பதிவுக்கு, இதெல்லாம் நல்லது இல்லை ஐயா, இந்த காக்கா இருக்கே, காக்கா ஊரில் உள்ள எல்லா காக்காவுக்கும் கொடுத்துட்டு அப்பாளிக்க குடிக்கணுமாம். இது என்ன எனக்கு குடி, அப்பாளிக்கு இப்பாளிக்கு என்ன பாஷை இதுன்னு எனக்கு புரியவில்லை. சூப்பர் சூப்பர், ஏதோ ஒன்று படித்து விட்டேன். மகேஷ் தம்பி அவர்கள் அனுசியாவுக்கு டீ ஆற்றி எடுத்து வந்து கொண்டு கொடுத்து விட்டார், எடுத்துக்கொண்டேன். சூப்பர் சூப்பர் தம்பி. ஒளித்த பாடலுக்கு காயத்ரி அவர்கள் அருமையான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டி அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை நல்லிலும் தெரிவித்து கொண்டு நம் நிகழ்ச்சியின் நிறைவு வந்துவிட்டோம். பாடல்களை தொகுத்து அனுப்பிய என் அன்பு சகோதரி அவருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ அக்கா.
0: வாங்க.
1: பிறந்த நாளை ரொம்ப சூப்பரா ஆக்கிட்டீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லணும்.
0: நன்றி.
1: அகிலா சகோதரி சொன்ன மாதிரி இசையோட வாழ்ற எங்களுக்கு இன்னைக்கு ஒரு மகத்தான இசைய எங்களுக்காக நீங்க வழங்குனீங்க, சிறப்பா.
0: நன்றி,
1: அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி.
1: அந்த பதிவு போட்ட அத்தனை பேருக்கும், எனக்கு வாழ்த்து சொன்ன அத்தனை பேருக்கும் உங்களுடைய மகத்தான நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றி நன்றி சகோதரி. இத்தனை பேருக்கு நன்றி சொல்வது பெரிய விஷயம் அல்ல, ஆனாலும் உங்களை பெற்றெடுத்த அப்பா அம்மா அவர்களுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை பெற்று கொடுத்து இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும் சகோதரி.
1: ஏனென்றால்
0: எங்களால் நேரடியாக வந்து பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, ஆகையால் வானொலி சார்பாக, இயக்குனர் சார்பாகவும், அறிவிப்பாளர் சார்பாகவும், நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு மாணிக்க மகுடத்தை சூட்டி கொண்டது இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் நம் சபரி வானொலி. அவ்வளவுதான், சூப்பர். நன்றி நன்றி நன்றி நன்றிமா நன்றிமா நன்றிமா. நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். பாடலை கேட்டு ரசித்து விட்டு நம் நிகழ்ச்சி நிறைவு செய்வோம் சகோதரி. நன்றிமா. நன்றி நன்றி. என்ன நேயர்களே, பாடல்களை தொகுத்து அனுப்பிய சகோதரி உடன் ஒரு சிறு உரையாடல் அடித்தார்கள், கேட்டு ரசித்தோம். அடுத்து நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். காதல் ஓய்வதில்லை இந்த படத்திலிருந்து மாணிக்க சிலையே மன்மத கலையே, இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியன் ஜானகி அம்மா குரலில். இந்த பாடலை கேட்டு ரசித்துவிட்டு நம் இதயராகும் நிகழ்ச்சியில் பாடல் என்றென்றும் ஓய்வதே இல்லை. பிற்பகல் 3 மணிக்கு என்பதை தெரிவித்து கொண்டு இதோ காதல் ஓய்வதில்லை படத்திலிருந்து இதோ இந்த பாடல்.

நம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அழகாக ஒலித்து சென்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகம்மா குரல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள், எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு, மிக இனிமை இந்த பாடல் என்றும் பூக்கொத்து கொடுத்தும் பாராட்டி உள்ளார்கள். ஜானகி அம்மாவையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு, காயத்ரி அவர்கள் அழகான இனிமையான டூயட் பாடல், சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். மகேஷ் தம்பி அவர்கள், மாணிக்க சிலையை கண்முன் கொண்டு வந்து அழகாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கின்றார்கள். சிறப்பு சிறப்பு, விழுந்துட போறீங்கய்யா. அடுத்து ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள், சூப்பர் சாங் என்றும் சூப்பர் என்றும் நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள் நிகழ்ச்சிக்கும் பாடலுக்கும். தேன்மொழி அவர்கள், சிறப்பு வாழ்த்துக்கள் என்று மகிழ்ச்சி என்றும் பாராட்டி உள்ளார்கள் நிகழ்ச்சிக்கும் பாடல்களுக்கும். இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் மாணிக்கம் என்ற சொற்களில் வந்த ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்தது. இன்று ஒரு சிறப்பு, ராஜேஸ்வரி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுக்கு மாணிக்க மகுடம் சூட்டியது போல் ஒரு சிறப்பான பாடல்தான் வளம் வந்தது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நிலைய இயக்குனர் உடன்பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசியா. நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: A bond.
1: Pandu baby.